0: சத்த பசிதா, பிஜேபி மணிப்பூர் பிரதேஷ் பிரசிடென்ட் அதிகாரி மயும் சாரதா தேவி ராஜ்யசபா எம்பி வாசக் லௌகிபா. விக்சித் பாரத் கரேண்டி ஃபார் ரோஜ்கார் அண்ட் அஜீவிகா மிஷன் கிராமீன் மணிப்பூர்தசு ஹவுதோகிபா. ராஜ்ய தாக்கி பன்மர் சோப் தௌரம் லைவிங்தோ சனாமஹி சேங் ஹோங்பா அமசும் பாவகி சத்தம்த கக்சிங் ஜில்லாகி பாவுதா. பாரதிய ஜனதா பார்ட்டி பிஜேபி மணிப்பூர் பிரதேஷ் பிரசிடென்ட் அதிகாரி மயும் சாரதா தேவி ராஜ்யசபா சதஸ்ய நிதோகாபாசக் லௌக்ரே. ராஜ்யசபா சேர்மன் சி பி ராதாகிருஷ்ணன் ஸ்ரீமதி சாரதாக நவுன ராஜ்யசபா எம்பி கல்லப புன மியோய் நிபான் வாசக் லௌகி. ஸ்ரீமதி சாரதா தேவி மணிப்பூரி லோந்த வாசக் லௌகி.
1: ஸ்ரீமதி அதிகாரி மயும் சாரதா தேவி, ஈஸ்வர் எங்குன வாசக் ஜரி. மதுதி ஐன லிங்லிப பாரத்கி சங்விதான்பு சேத்ன தாஜன அமசுங் லூன நிஞ்சன சச்சகனி. பாரத்கி மனிங் தௌன பான்ஜப அமசுங் அபுன்ப பிபம்பு காஹந்தன தம்ஜகனி. அதுகா ஹௌஜிக் பாங்தோக்கதௌரிப இதௌதாங்சிங் அசி புக்சேல் சேங்ன பாங்தோக்சகனி.
0: விக்சித் பாரத் கரேண்டி ஃபார் ரோஜ்கார் அண்ட் அஜீவிகா மிஷன் கிராமீன் பிபிஜி ராம்ஜி லைபாக் சென்ப தூங்க சகோல் சென்னு சனப ஹோக்ரே. மணிப்பூர்தசு ராஜ்யகி ரூரல் டெவலப்மென்ட் பஞ்சாயத்தி ராஜ் விபாக்ன சிந்துன இம்பால் வெஸ்ட் ஜில்லாகி சலாம் தரோய்ஜம் இக்கோ டூரிஜம் பார்க்த ராஜ்ய தாக்கி பிபிஜி ராம்ஜி ஸ்கீம் முக்கியமந்திரி யும்நாம் கெம்சான ஹவுதோக்கி. தொடர்மத்து வாங்காங்கத முக்கியமந்திரி ஹாய் நவுன ஹவுதோக்லிப ஸ்கீம் அசின ஜோப் கார்டு பாய்ரிப மியோய்சிங்க நுமித் சாம குன்மங்கானி தபக் சூபகி மதம் பீரே. நோமகி குசுமல்சு ஹான லைரம்ப சாங் லுபா சனி மரிப்பு ஹும்தோய்தகி லுபா சஹும் தேஹென்கல்லே. முக்கியமந்திரின ஹாய்
2: பிரித்திவித பாரத் சி ஃபாய்தகி மபாங்கன் லைப அமதி சாக்குட்ப லைபாக் அம ஓய்னபகி பண்ணம்த தோான் தோான் பில்த பாரத் கி பிரதான மந்திரின சென்பிரிப மயாம் சிகி மனுங்த நசி பிபிஜி ராம்ஜி ஹானகி எம்ஜி நரேகா என லைரம்பதகி மசி ஒன்றொருப்பசின மரம் வரைக்காந்த மணிப்பூர்த சுபம் நோபம் கந்தப சிங்கி ஹான எம்ஜி நரேகா கி கார்ட் பாய்ஜப சிந்து கார்ட் அனுப ஸ்கீம் சித ஹான லுபா சனிக மற்பு ஹும்தோய் பங்கம்பது ஹொஜிக் லுபா சஹும் சஹும் பங்ககனி. அதுக நுமித் சாமகக் ஒய்ரம்பது நுமித் சாமக குன்க மங்கா ஒய்ரனி.
0: மணிப்பூர்த ஹும்புத்ரா தரேட் சுப்ப பன் மஹர்சோப்கி தௌரம் யும்ஜகச நுமித்தகி ஹோக்ரே. பிரின்சிபல் சீப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அமசும் ஹெட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபோர்ஸ் அனுராக் வாஜ்பாயின ராஜ்ய தாக்கி பன் மஹர்சோப் தௌரம் இம்பால் வெஸ்ட் கி சிங்கு மயாயிலிகாய் கம்யூனிட்டி ஹால் ஹவுதோக்கி. தொடர்மது வாங்காங்கத ஸ்ரீ வாஜ்பாயின ஹாய் பன் மஹர்சோப் அசி உமங்சிங் அமதி அகோய்பகி பிவம் ஙாக் சென்றுன தம்னபகிதமக் பாங்தோக்பனி. தூங்கி மிரோல்கிதமக் அகோய்பகி பிவம் ஙாக் சென்றுன தம்ப ஹாய்பசி ஐகோய் பும்னமகி தாய்தனி. உமங்ன ராய்ஜசிகி இனா குலப பயோ டைவர்சிட்டி அமதி நாட் சனபிசிங் மசக் தாங்கபகி அஹிங்ப ஹெரிடேஜ் அமனி. மாங்ன ஹாய்
3: வி ஹேவ் டார்கெட்டட் பிளான்டேஷன் ஆஃப் அபௌட் 15 லேக் ஆல் ஓவர் தி ஸ்டேட். The total we are during this rainy season up to August we are planning somewhere around 80 lakh trees, but in this week it is around 15 lakh trees we are going to plant in all the divisions. But it is not the matter of numbers, as I have said, it is how we nurture, that is very important. What we plant today, it should survive. So for that purpose we need to look after it. Our focus as a department is on three priorities that we restore degraded forests.
0: லைனிங் தௌ சனாமஹி டெம்பிள் போர்ட் சிந்துன லைனிங் தௌ சனாமஹி சங்லேந்த சனாமஹி சேங் ஹோங்பகி தௌரம் நாட்கி ஒய்ப தௌரம் கயாக லோய்னன நிந்தௌகாப நுமித்த பாங்தோக்கி. தொடர்மதுத சனாமஹி லைனிங் சலிப புருப்சிங்கி மனுங்த சோதே கபுய் புனால் மரிங் கங்லுப் யாவுன மியோய் கயான நாட்கி ஒய்ப ஜகோய் இசைன லைனிங் தௌகி தௌகல் தௌகி. தொடர்மதுத சருப் யாரதுன முக்கியமந்திரி யும்நாம் கெம்சான் ஹாய் மஹூரோல்தகி சந்தரகலப சனாமஹி லைனிங் லிசட் அசி மணிப்பூர் பூம்பகி லைனிங் லிசட் அமனி ஹாய்பசி லம்தமசித குந்தாமினரிப சோதே புனால் மரிங் கபுய் யாவுன புருப் கயான தொடர்மசித சருப் யாமினரிப அசின மயக் சைன தாக்லே. முக்கியமந்திரின ஹாய்
2: தோன் தோன்ப கம்யூனிட்டிகி லாக்பிரிப சினாவ் சிங் சம்னா எலமைதகி ஹவுனா இகாரி தரமங்னி பான்ப நுமிசி இவ்வளோ சனாமஹித சேங் ஹோம்ப ஹாய்தன சத்தத்தன லாக்பகி அதுவும்ப பலிங் அதுகி யாம்ன மறுவைப நுமிதமனி அசிவும்ப சனாமஹி அஹக்ப நுமிதசித கங்கை யுத்தோம் குதிங்க நிங்சுமினப ஓயின சனாமஹி சேங் ஹோம்ப ஹாய்ப தோலம்சி ஹண்டக் செய்கி ஓயின இங்காகி தரமங்கனி பான்ப பாலினி லோகாப நுமிதசித லைந்தோம் சனாமஹிகி

லதா மங்கேஷ்கர் மதி எஸ்பி பாலசுப்ரமணியம் அணிக்கு கொஞ்சல் த இசை மதாவிரே பத்தங்க தமுக் லதா மங்கேஷ்கர் நாய்த்தும் கொஞ்சல் இசை மலாந்துக் சரி